0: ஏவா மது சந்திர பிம்பமே அந்திவையில் பொன்னுதிரும் ஏதன் சொப்னவுமாய் வெள்ளிமுகில் பூவணியும் அஞ்சன தாழ்வரையில்
1: Feel the music with Radio Santhanam 90.4 FM.

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சொல்லாமா?
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். வீரசூர
1: நாவீரசூர
2: அடிக்கதுவா
0: நம்ம

0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
2: யாரடா டா போடுறீங்க?
1: யாரடா போடுறீங்க?